0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: நம் வாழ்வுக்கான மிக முக்கியமான ஒரு கருத்து ஒன்றை இன்று உங்களுக்கு முன்னால் படைக்க விரும்புகிறேன். இதோ ஆர்னால்டு ஜார்ஜ் என்பவர் இப்படி அழகாக கூறியிருக்கிறார், த லிவிங் நீட் சேரிட்டி மோர் தேன் த டெட். அப்படி என்றால் இறந்தோரை விட வாழ்வோருக்கு அன்பு மிகவும் தேவையானது. நிகழ்ச்சி ஒன்று என் நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரிலே ஒரு பெரியவர் இறந்துவிட்டார். அவர் வாழ்க்கையினுடைய கடைசி 2-3 ஆண்டுகள் அவரோடு யாரும் இல்லை, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மற்ற ஊர்களிலே இருந்தார்கள். அவர் எப்படியோ தன்னந்தனியாக வாழ்ந்து தன் வாழ்வை ஓட்டி கொண்டிருந்தார். அவர் இறந்துவிட்டார் என்பதை கேள்விப்பட்டவுடனே அவருடைய பிள்ளைகளும் நண்பர்களும் உற்றாரும் அங்கே வந்து சேர்ந்து அவரை அடக்கம் செய்வதற்காக கல்லறைக்கு போய்க் கொண்டிருக்கும் போது நிறைய உணவு பண்டங்களையும் துணிகளையும் பொருட்களையும் தட்டிலே வைத்து எடுத்துச் சென்றார்கள். நான் அதை பார்க்கும்போது நினைத்தேன், இவ்வளவு உணவு பண்டங்களையும் பொருட்களையும் இப்போது அவர்கள் தூக்கி கொண்டு போகிறார்களே, ஒருவேளை இந்த பெரியவர் உயிரோடு இருக்கும்போது இதிலே பாதியை அவருக்கு யாராவது கொடுத்திருந்தால் ஒருவேளை இன்னும் ஒரு சில மாதங்கள் அல்லது ஆண்டுகள் அவர் உயிர் வாழ்ந்திருப்பார் என்று நினைத்தேன். நண்பர்களே, நம்மிடமும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒருவர் இறந்துவிட்ட பிற்பாடு அவர் மீது நாம் கொண்டிருந்த அன்பை காட்டுவதற்காக நிறைய பொருட்களும் பரிசுகளும் கொண்டு போகின்ற ஒரு பழக்கம். நண்பர்களே, ஆர்னால்டு ஜார்ஜ் என்பவர் அழகாக கூறுகிறார் பாருங்கள், த லிவிங் நீட் சேரிட்டி மோர் தேன் த டெட், இறந்தோரை விட வாழ்வோருக்கு அன்பு மிகவும் தேவைப்படுகிறது. அவர் இறந்த பிற்பாடு அவருக்காக நான் நிறைய துணிமணிகளையும் பொருட்களையும் தின்பண்டங்களையும் நாம் கொண்டு போவதிலே கொடுப்பதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது, என்ன பயன் இருக்கிறது? சொல்லப்போனால் எதற்கும் பயனில்லை. எனவே ஒருவரை நாம் அன்பு செய்ய வேண்டியது அவர் உயிரோடு இருக்கும் போதே என்பதை நாம் உணர்ந்துவிட்டால், அவர் உயிரோடு வாழும்போது நம்மால் முடிந்த அன்பு செயல்களை நாம் அவர்களுக்கு செய்வோம் என்றால் அவர்களும் வாழ்வார்கள், கட்டாயம் நாமும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். முயற்சி செய்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
3: ஜூன் 17 புதன்கிழமை வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணம் குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடு. 4 மாதங்களுக்கு பின்தான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே. நிமிர்ந்து வயல்வெளிகளை பாருங்கள், பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராய் உள்ளது. நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறொருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை வார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்பான சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த வாரம் நான் ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணம் குறித்த சில சிந்தனைகளை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பயணத்தின் போது நான் மேட்ரிட், பார்சிலோனா, மோன்செராட், மடாலயம் மற்றும் கேனரி தீவுகளுக்கு சென்றிருந்தேன். நான்கு ஆப்பிரிக்க நாடுகளில் நான் மேற்கொண்ட நீண்ட பயணத்திற்கு பிறகு இந்த முறை பழமையான மற்றும் அசாதாரணமான பணக்கார கத்தோலிக்க பாரம்பரியத்தை கொண்ட ஒரு ஐரோப்பிய நாட்டில் நான் இருப்பதை கண்டேன். குறிப்பிடத்தக்க சமூக மற்றும் கலாச்சார மாற்றங்களுக்கு உள்ளாகியிருக்கும் இன்றைய ஸ்பெயினில் திருத்தந்தை எல்லா இடங்களிலும் உற்சாகத்துடன், திறந்த மனதுடன் வரவேற்கப்பட்டார் என்பது தெளிவாக தெரிந்தது. இதற்காக நான் இறைவனுக்கும் ஸ்பெயின் நாட்டு மக்கள் அனைவருக்கும், அரசு அதிகாரிகள் மற்றும் குடிமை சமூக அதிகாரிகளுக்கும், ஆயர்கள் மற்றும் திரு அவை சமூகங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறை மக்கள் தங்களின் மகிழ்ச்சியான விசுவாச வெளிப்பாடுகள் மற்றும் அன்பின் மூலம் என்னை பெரிதும் ஊக்குவித்தனர். பதிலுக்கு நான் விசுவாசிகளை உறுதிப்படுத்தினேன். மேலும் ஒற்றுமை, உரையாடல் மற்றும் பன்முகத்தன்மையில் ஒருமைப்பாடு ஆகியவற்றை எப்போதும் வளர்ப்பதன் மூலம் எல்லா வகையான பிரிவினைகளையும் எதிர்ப்புகளையும் முறியடிக்குமாறு அவர்களை ஊக்குவித்தேன். இதுவே பேதுருவின் வாரிசின் குறிப்பிட்ட பணியாகும். இது திருத்தூது பயணங்களின் போது ஒரு சிறப்பு வெளிப்பாட்டை காண்கிறது. ஒவ்வொரு முறையும் பார்வையிடும் நாடுகளின் திரு அவை மற்றும் சமூக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இது மாற்றி அமைக்கப்படுகிறது. ஸ்பெயினில் ஒவ்வொரு வயதினரும் பின்னணியைச் சேர்ந்தவர்களும் திருத்தந்தை அவர்களின் வருகைக்காக எவ்வளவு ஆவலுடன் காத்திருந்தார்கள் என்பதை கண்டு நான் மகிழ்ச்சியடைந்தேன். எல்லா இடங்களிலும் கூட்டமாக மக்கள் என்னை அன்புடன் வரவேற்றனர். இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று அல்ல. இது சிந்திக்க தகுந்தது. இயல்பாகவே இத்தகைய பங்களிப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்பெயின் மக்களின் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் இது ஒரு உண்மையான மற்றும் ஆழமான அடித்தளத்தில் ஒற்றுமையை மறுக்கண்டறிவு செய்வதற்கான ஒரு பரவலான தேவையை வெளிப்படுத்துகிறது என்று நான் நம்புகிறேன். இது கருத்தியல் சார்ந்ததோ அல்லது பகுதி நலன்களை அடிப்படையாக கொண்டதோ அல்ல. இறுதியில் கிறிஸ்து மட்டுமே அந்த அடித்தளத்தை வழங்க முடியும். மேலும் நற்செய்தி கலாச்சார மாயமாக்கலின் அவசியமான செயல்முறையின் மூலம் அதை மக்களின் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். ஏனெனில் அதன் செய்தி இரண்டு அடிப்படை மனித ஆசைகளான உண்மைக்கான தேடல் மற்றும் நீதிக்கான தாகம் ஆகியவற்றுக்கு முழுமையாக பதிலளிக்கிறது. மேட்ரிட் மற்றும் பார்சிலோனாவில் நாங்கள் பெரிய பேராலயங்களிலும் நவீன மைதானங்களிலும் கூடினோம். நாங்கள் மோன்செராட் மடாலயத்தில் புனித ஜெபமாலையை ஜெபித்தோம். நாம் திருக்குடும்ப பேராலயத்தில் திருவழிபாடுகள் கொண்டாடினோம். இது ஒரு கம்பீரமான சின்னம், கல் மற்றும் ஒளியின் ஒரு சிம்போனி. இது அனைவருக்கும் கிறிஸ்தவ மறைபொருளை பற்றி பேசுகிறது. பழமைக்கும் புதுமைக்கும், கத்தோலிக்க பாரம்பரியத்திற்கும் சமகால கலாச்சாரத்திற்கும் இடையிலான இந்த சந்திப்பு ஐரோப்பாவின் தனித்துவமான தன்மையையும் கடந்த காலத்தின் ஒன்றாக அல்லாமல் ஒரு வாழும் யதார்த்தமாக அதன் விலைமதிப்பற்ற வளத்தையும் நேரடியாக அனுபவிக்க எனக்கு அனுமதித்தது. அமைதி, ஒருங்கிணைந்த சூழலியல், நியாயமான மற்றும் நிலையான வளர்ச்சி மற்றும் மனித மாண்பிற்கு மதிப்பளித்தல் ஆகிய நமது உலகளாவிய யுக்தத்தின் சகாப்த சவால்களை எதிர்கொள்வதில் முதலீடு செய்யப்பட வேண்டிய ஒரு பாரம்பரியம். இது கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும். இவை ஏற்கனவே இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு செயற்கை நுண்ணறிவு யுக்தத்தில் மனித நபரை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட எனது அண்மைய திருத்தூது மடலான மகத்தான மானுடம் உட்பட அடுத்தடுத்து வந்த திரு அவை போதனைகளால் மீண்டும் மீண்டும் விவரிக்கப்பட்ட சவால்களாகும். எனது பல்வேறு சந்திப்புகளின் வழியாக ஏமாற்றம் அளிக்கும் வளர்ச்சி மாதிரியின் எதிர்மறை விளைவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இன்றைய மனித குலத்திற்கு திருத்தந்தையின் குரல் வழியாக நம்பிக்கையின் நற்செய்தி ஒலிக்க வேண்டிய ஆழமான தேவையை நான் உணர்ந்தேன். இந்த ஏக்கம் நான் கேட்ட எண்ணற்ற சாட்சியங்களின் வெளிப்பட்டது. அவற்றில் சில நெஞ்சை உருக்குவனவாகவும் சில நம்பிக்கை ஊட்டுவனவாகவும் இருந்தன. குறிப்பாக நான் சந்தித்த ஏழைகள் மற்றும் சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் முகங்களில் அந்த தேவை தெளிவாக தெரிந்தது. ஒரு பங்கில் எனக்காக கடிதம் வாசித்து காட்டிய சிறுவன் தங்களின் குரல் செவிமடுக்கப்பட்டு தங்களின் வேதனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று ஏங்கும் துன்புறுத்துதல்களுக்கு ஆளானோர், சிறையில் என்னை எதிர்நோக்கி காத்திருந்த கைதிகள், கவலைகளும் கனவுகளும் நிறைந்த இளைஞர்கள், மேலும் கேனரி தீவுகளின் வரவேற்பு மையங்களில் வாழும் புலம்பெயர்ந்தோர் ஆகியோரின் வாழ்வு அனுபவங்களில் அந்த ஏக்கம் பிரதிபலிக்கிறது. அந்த ஏக்கம் பிரதிபலித்தது. எங்களின் பயணத்தின் இறுதிக்கட்டமாக அமைந்த கேனரி தீவுகளில் இந்த முழு அனுபவத்தையும் புரிந்து கொள்ள உதவும் ஒரு முக்கியமான பார்வையை நான் பெற்றேன். ஒரு புறம் அந்த தீவு கூட்டத்தின் தனித்துவமான புவியியல் அமைப்பு இதற்கு காரணமாக இருந்தது. மறுபுறம் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து கட்டாயமாக இடம்பெயர்ந்து வரும் ஏராளமான புலம்பெயர்ந்தோரை வரவேற்று அவர்களுடன் பயணிக்கும் உள்ளூர் திரு அவையின் அர்ப்பணிப்பு மிக்க பணி இதற்கு அடிப்படையாக அமைந்தது. புலம்பெயர்ந்தல் என்பது பல பரிமாணங்களை கொண்ட சிக்கலான ஒரு நிகழ்வு என்பதையும் அதற்கு திட்டமிட்ட மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறைகள் தேவை என்பதையும் நாம் நன்கு அறிவோம். ஆனால் இந்த யதார்த்தம் நமக்கு

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆண்டோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆண்டோர் வாக்கு.
2: நம் வாழ்வுக்கான மிக முக்கியமான ஒரு கருத்து ஒன்றை இன்று உங்களுக்கு முன்னால் படைக்க விரும்புகிறேன். இதோ ஆர்னால்டு ஜார்ஜ் என்பவர் இப்படி அழகாக கூறியிருக்கிறார், த லிவிங் நீடு சேரிட்டி மோர் தேன் த டெட். அப்படி என்றால், இறந்தோரை விட வாழ்வோருக்கு அன்பு மிகவும் தேவையானது. நிகழ்ச்சி ஒன்று என் நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரிலே ஒரு பெரியவர் இறந்துவிட்டார். அவர் வாழ்க்கையினுடைய கடைசி 2-3 ஆண்டுகள் அவரோடு யாரும் இல்லை. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மற்ற ஊர்களிலே இருந்தார்கள். அவர் எப்படியோ தன்னந்தனியாக வாழ்ந்து தன் வாழ்வை ஓட்டிக்கொண்டிருந்தார். அவர் இறந்துவிட்டார் என்பதை கேள்விப்பட்டவுடனே அவருடைய பிள்ளைகளும் நண்பர்களும் உற்றாரும் அங்கே வந்து சேர்ந்து அவரை அடக்கம் செய்வதற்காக கல்லறைக்கு போய்க் கொண்டிருக்கும் போது நிறைய உணவு பண்டங்களையும் துணிகளையும் பொருட்களையும் தட்டிலே வைத்து எடுத்துச் சென்றார்கள். நான் அதை பார்க்கும்போது நினைத்தேன், இவ்வளவு உணவு பண்டங்களையும் பொருட்களையும் இப்போது அவர்கள் தூக்கி கொண்டு போகிறார்களே, ஒருவேளை இந்த பெரியவர் உயிரோடு இருக்கும்போது இதிலே பாதியை அவருக்கு யாராவது கொடுத்திருந்தால் ஒருவேளை இன்னும் ஒரு சில மாதங்கள் அல்லது ஆண்டுகள் அவர் உயிர் வாழ்ந்திருப்பாரே என்று நினைத்தேன். நண்பர்களே, நம்மிடமும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒருவர் இறந்துவிட்ட பிற்பாடு அவர் மீது நாம் கொண்டிருந்த அன்பை காட்டுவதற்காக நிறைய பொருட்களும் பரிசுகளும் கொண்டு போகின்ற ஒரு பழக்கம். நண்பர்களே, ஆர்னால்டு ஜார்ஜ் என்பவர் அழகாக கூறுகிறார் பாருங்கள், த லிவிங் நீட் சேரிட்டி மோர் தேன் த டெட். இறந்தோரை விட வாழ்வோருக்கே அன்பு மிகவும் தேவைப்படுகிறது. அவர் இறந்த பிற்பாடு அவருக்காக நான் நிறைய துணிமணிகளையும் பொருட்களையும் தின்பண்டங்களையும் நாம் கொண்டு போவதிலே கொடுப்பதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது, என்ன பயன் இருக்கிறது? சொல்லப்போனால் எதற்கும் பயனில்லை. எனவே ஒருவரை நாம் அன்பு செய்ய வேண்டியது அவர் உயிரோடு இருக்கும் போதே என்பதை நாம் உணர்ந்துவிட்டால், அவர் உயிரோடு வாழும்போது நம்மால் முடிந்த அன்பு செயல்களை நாம் அவர்களுக்கு செய்வோம் என்றால் அவர்களும் வாழ்வார்கள், கட்டாயம் நாமும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். முயற்சி செய்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
3: ஜூன் 17 புதன்கிழமை வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணம் குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடு. 4 மாதங்களுக்கு பின்தான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே. நிமிர்ந்து வயல்வெளிகளை பாருங்கள், பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராய் உள்ளது. நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறொருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை வார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்பான சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த வாரம் நான் ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணம் குறித்த சில சிந்தனைகளை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பயணத்தின் போது நான் மேட்ரிட், பார்சிலோனா, மோன்செராட், மடாலயம் மற்றும் கேனரி தீவுகளுக்கு சென்றிருந்தேன். நான்கு ஆப்பிரிக்க நாடுகளில் நான் மேற்கொண்ட நீண்ட பயணத்திற்கு பிறகு இந்த முறை பழமையான மற்றும் அசாதாரணமான பணக்கார கத்தோலிக்க பாரம்பரியத்தை கொண்ட ஒரு ஐரோப்பிய நாட்டில் நான் இருப்பதைக் கண்டேன். குறிப்பிடத்தக்க சமூக மற்றும் கலாச்சார மாற்றங்களுக்கு உள்ளாகியிருக்கும் இன்றைய ஸ்பெயினில் திருத்தந்தை எல்லா இடங்களிலும் உற்சாகத்துடன், திறந்த மனதுடன் வரவேற்கப்பட்டார் என்பது தெளிவாக தெரிந்தது. இதற்காக நான் இறைவனுக்கும் ஸ்பெயின் நாட்டு மக்கள் அனைவருக்கும், அரசு அதிகாரிகள் மற்றும் குடிமை சமூக அதிகாரிகளுக்கும், ஆயர்கள் மற்றும் திரு அவை சமூகங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறை மக்கள் தங்களின் மகிழ்ச்சியான விசுவாச வெளிப்பாடுகள் மற்றும் அன்பின் மூலம் என்னை பெரிதும் ஊக்குவித்தனர். பதிலுக்கு நான் விசுவாசிகளை உறுதிப்படுத்தினேன். மேலும் ஒற்றுமை, உரையாடல் மற்றும் பன்முகத்தன்மையில் ஒருமைப்பாடு ஆகியவற்றை எப்போதும் வளர்ப்பதன் மூலம் எல்லா வகையான பிரிவினைகளையும் எதிர்ப்புகளையும் முறியடிக்குமாறு அவர்களை ஊக்குவித்தேன். இதுவே பேதுருவின் வாரிசின் குறிப்பிட்ட பணியாகும். இது திருத்தூது பயணங்களின் போது ஒரு சிறப்பு வெளிப்பாட்டை காண்கிறது. ஒவ்வொரு முறையும் பார்வையிடும் நாடுகளின் திரு அவை மற்றும் சமூக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இது மாற்றி அமைக்கப்படுகிறது. ஸ்பெயினில் ஒவ்வொரு வயதினரும், பின்னணியை சேர்ந்தவர்களும் திருத்தந்தை அவர்களின் வருகைக்காக எவ்வளவு ஆவலுடன் காத்திருந்தார்கள் என்பதை கண்டு நான் மகிழ்ச்சியடைந்தேன். எல்லா இடங்களிலும் கூட்டமாக மக்கள் என்னை அன்புடன் வரவேற்றனர். இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று அல்ல. இது சிந்திக்க தகுந்தது. இயல்பாகவே இத்தகைய பங்களிப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்பெயின் மக்களின் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் இது ஒரு உண்மையான மற்றும் ஆழமான அடித்தளத்தில் ஒற்றுமையை மறுக்கண்டறிவு செய்வதற்கான ஒரு பரவலான தேவையை வெளிப்படுத்துகிறது என்று நான் நம்புகிறேன். இது கருத்தியல் சார்ந்ததோ அல்லது பகுதி நலன்களை அடிப்படையாக கொண்டதோ அல்ல. இறுதியில் கிறிஸ்து மட்டுமே அந்த அடித்தளத்தை வழங்க முடியும். மேலும் நற்செய்தி கலாச்சார மாயமாக்கலின் அவசியமான செயல்முறையின் மூலம் அதை மக்களின் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். ஏனெனில் அதன் செய்தி இரண்டு அடிப்படை மனித ஆசைகளான உண்மைக்கான தேடல் மற்றும் நீதிக்கான தாகம் ஆகியவற்றுக்கு முழுமையாக பதிலளிக்கிறது. மேட்ரிட் மற்றும் பார்சிலோனாவில் நாங்கள் பெரிய பேராலயங்களிலும் நவீன மைதானங்களிலும் கூடினோம். நாங்கள் மோன்செராட் மடாலயத்தில் புனித ஜெபமாலையை ஜெபித்தோம். நாம் திருக்குடும்ப பேராலயத்தில் திருவழிபாடுகள் கொண்டாடினோம். இது ஒரு கம்பீரமான சின்னம், கல் மற்றும் ஒளியின் ஒரு சிம்போனி. இது அனைவருக்கும் கிறிஸ்துவ மறைபொருளை பற்றி பேசுகிறது. பழமைக்கும் புதுமைக்கும், கத்தோலிக்க பாரம்பரியத்திற்கும் சமகால கலாச்சாரத்திற்கும் இடையிலான இந்த சந்திப்பு ஐரோப்பாவின் தனித்துவமான தன்மையையும் கடந்த காலத்தின் ஒன்றாக அல்லாமல் ஒரு வாழும் யதார்த்தமாக அதன் விலைமதிப்பற்ற வளத்தையும் நேரடியாக அனுபவிக்க எனக்கு அனுமதித்தது. அமைதி, ஒருங்கிணைந்த சூழலியல், நியாயமான மற்றும் நிலையான வளர்ச்சி மற்றும் மனித மாண்பிற்கு மதிப்பளித்தல் ஆகிய நமது உலகளாவிய யுக்தத்தின் சகாப்த சவால்களை எதிர்கொள்வதில் முதலீடு செய்யப்பட வேண்டிய ஒரு பாரம்பரியம். இது கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும். இவை ஏற்கனவே இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு செயற்கை நுண்ணறிவு யுக்தத்தில் மனித நபரை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட எனது அண்மைய திருத்தூது மடலான மகத்தான மானுடம் உட்பட அடுத்தடுத்து வந்த திரு அவை போதனைகளால் மீண்டும் மீண்டும் விவரிக்கப்பட்ட சவால்களாகும். எனது பல்வேறு சந்திப்புகளின் வழியாக ஏமாற்றம் அளிக்கும் வளர்ச்சி மாதிரியின் எதிர்மறை விளைவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இன்றைய மனித குலத்திற்கு திருத்தந்தையின் குரல் வழியாக நம்பிக்கையின் நற்செய்தி ஒலிக்க வேண்டிய ஆழமான தேவையை நான் உணர்ந்தேன். இந்த ஏக்கம் நான் கேட்ட எண்ணற்ற சாட்சியங்களின் வெளிப்பட்டது. அவற்றில் சில நெஞ்சை உருக்குவனவாகவும் சில நம்பிக்கை ஊட்டுவனவாகவும் இருந்தன. குறிப்பாக நான் சந்தித்த ஏழைகள் மற்றும் சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் முகங்களில் அந்த தேவை தெளிவாக தெரிந்தது. ஒரு பங்கில் எனக்காக கடிதம் வாசித்து காட்டிய சிறுவன் தங்களின் குரல் செவிமடுக்கப்பட்டு தங்களின் வேதனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று ஏங்கும் துன்புறுத்துதல்களுக்கு ஆளானோர், சிறையில் என்னை எதிர்நோக்கி காத்திருந்த கைதிகள், கவலைகளும் கனவுகளும் நிறைந்த இளைஞர்கள், மேலும் கேனரி தீவுகளின் வரவேற்பு மையங்களில் வாழும் புலம்பெயர்ந்தோர் ஆகியோரின் வாழ்வு அனுபவங்களில் அந்த ஏக்கம் பிரதிபலிக்கிறது. அந்த ஏக்கம் பிரதிபலித்தது. எங்களின் பயணத்தின் இறுதிக்கட்டமாக அமைந்த கேனரி தீவுகளில் இந்த முழு அனுபவத்தையும் புரிந்து கொள்ள உதவும் ஒரு முக்கியமான பார்வையை நான் பெற்றேன். ஒரு புறம் அந்த தீவு கூட்டத்தின் தனித்துவமான புவியியல் அமைப்பு இதற்கு காரணமாக இருந்தது. மறுபுறம் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து கட்டாயமாக இடம்பெயர்ந்து வரும் ஏராளமான புலம்பெயர்ந்தோரை வரவேற்று அவர்களுடன் பயணிக்கும் உள்ளூர் திரு அவையின் அர்ப்பணிப்பு மிக்க பணி இதற்கு அடிப்படையாக அமைந்தது. புலம்பெயர்ந்தல் என்பது பல பரிமாணங்களை கொண்ட சிக்கலான ஒரு நிகழ்வு என்பதையும் அதற்கு திட்டமிட்ட மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறைகள் தேவை என்பதையும் நாம் நன்கு அறிவோம். ஆனால் இந்த யதார்த்தம் நமக்கு இன்னும் விரிவான ஒரு கண்ணோட்டத்தையும் வழங்குகிறது. அதாவது, இன்றைய உலகில் நற்செய்தியை எவ்வாறு புதிதாக புரிந்து கொண்டு வாழ்வாக்க நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. பல்வேறு கலாச்சாரங்களின் செல்வங்களை பரிமாறிக்கொள்வதன் மூலமும் கிறிஸ்துவின் நற்செய்தி அவற்றில் விளைவித்த நற்கனிகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமும் நாம் ஒருவரை ஒருவர் செழுமைப்படுத்த முடியும். அவ்வாறான நற்கனிகளில் முக்கியமான ஒன்று மக்களுக்கும் நாடுகளுக்கும் இடையிலான உரையாடல் ஆகும். இது சகோதரத்துவ உணர்வில் அமையும் ஒரு சந்திப்பாகும். மற்றவர்களிடம் உள்ள மதிப்புகளையும் நன்மைகளையும் கண்டறிந்து மதிப்பிட உதவும் ஒரு வாய்ப்பாகும். இந்த பாதை எளிதானதல்ல. இதற்கு நல்லெண்ணம், பரஸ்பர நம்பிக்கை மற்றும் இறைவனின் அருள் தேவை. இருப்பினும் மனித குலம் இன்று மிகவும் தேடிக்கொண்டிருக்கும் அன்பின் நாகரிகத்தை உருவாக்கும் பாதை இதுவே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த திருத்தூது பயணத்தின் குறிக்கோள் அல்சாத் லா மிராதா. உங்கள் கண்களை உயர்த்தி பாருங்கள். இவை தம் முதல் சீடர்களுக்கு இயேசு கூறிய வார்த்தைகள். மக்களிடமும் கூட்டத்தினரிடமும் வாழ்க்கை, உண்மை மற்றும் நிறைவுக்கான விருப்பத்தை காண அவர்களுக்கு கற்பிக்கின்றன. ஆண்டவர் அந்த வார்த்தைகளை முதலில் எனக்கு மீண்டும் கூறினார். அவருடைய அருளால் இப்பயணம் முழுவதும் நான் அவற்றை அனுபவித்தேன். இன்று நான் அந்த அழைப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் நம் கண்களை உயர்த்துவோம். நம் அண்டை வீட்டாரையும் நம்மை சுற்றியுள்ள மக்களையும் உலகையும் கடவுளின் கண்களால், அதாவது அன்பு, மரியாதை மற்றும் இரக்கத்துடன் பார்க்க இயேசுவிடம் கற்றுக்கொள்ளுவோம். இறுதியாக, இந்த திருத்தூது பயணம் இறையருளால் சிறப்பாக நிறைவேறுவதற்காக ஜெபங்களால் துணை நின்ற அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஸ்பெயின் முழுவதும் தங்கள் மறைவான ஆனால் வல்லமையான ஜெப பணியின் மூலம் திரு அவையை தாங்கி நிற்கும் தியான துறவர சபைகளின் சகோதரிகளுக்கும் என் சிறப்பான நன்றியை உரித்தாக்குகிறேன். தூய கன்னி மரியாவின் தாய்மையான பரிந்துரையால் இந்த பயணத்தின் போது விதைக்கப்பட்ட நம்பிக்கை, ஒற்றுமை மற்றும் நற்செய்தியின் விதைகள் வளமாக வளர்ந்து இறை மக்களின் வாழ்வில் மிகுந்த கனிகளை அளிக்க இறைவன் அருள் புரிவாராக. இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக, இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
4: செய்திகள். காலநிலை நெருக்கடியை திறம்பட எதிர்கொள்ள வேண்டுமெனில் சமுதாயம் எதிர்கொள்ளும் ஆழமான சமூகம் மற்றும் நெறிமுறை சவால்களையும் கையாள வேண்டியது அவசியம் என திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஜூன் 16 செவ்வாய் அன்று ஆஸ்திரியாவின் வியானா நகரில் இடம்பெற்ற 10th ஆஸ்திரிய உலக உச்சி மாநாட்டிற்கு அனுப்பிய காணொலி செய்தியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, தனது மகத்தான மானுடம் என்ற திருத்தூது மடலை மேற்கோள் காட்டி, சுற்றுச்சூழல் நெருக்கடி என்பது ஒரு தனிப்பட்ட பிரச்சினை அல்ல என்றும், அது விரிவான சமூக பொருளாதார நெருக்கடியின் ஒரு பகுதியாகும் என்றும் குறிப்பிட்டார். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான அடிப்படையாக ஒவ்வொரு மனிதரின் சமமான மாண்பு, அடிப்படை மனித உரிமைகள், சமூக நீதி, ஒற்றுமை உணர்வு மற்றும் பொதுநலம் ஆகியவை அமைய வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, குறிப்பாக ஏழைகள் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவால் அதிகம் பாதிக்கப்படுபவர்களின் தேவைகள் கவனிக்கப்படாத நிலையில் தொழில்நுட்ப தீர்வுகள் மட்டும் போதுமான பலனை அளிக்காது என்றும் தெரிவித்தார். மேலும் விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பு ஆகிய கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படை நற்பண்புகளை மையமாக கொண்டு பேசிய திருத்தந்தை, இறைவன் மனித குலத்திற்கு கொடுத்த அரிய பரிசாகிய படைப்புகளை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதரின் பொறுப்பு என்று வலியுறுத்தினார்.
5: ரோம் நகரின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள சாண்டா மரியா டி காலேரியா வளாகத்தில் வேளாண்மை மற்றும் சூரிய ஆற்றலை ஒருங்கிணைக்கும் ஆற்றல் திட்டத்தை உருவாக்குவதற்காக திருப்பீடம் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது. நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆற்றல் உற்பத்தியை ஊக்குவிக்கும் முக்கியமான முயற்சியாக இந்த திட்டம் கருதப்படுகிறது. ஜூன் 10 புதன்கிழமை அன்று கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தின்படி வத்திக்கான் நகர ஆளுநரகம், திருப்பீடத்தின் சொத்துக்களை நிர்வகிக்கும் துறை, சகோதரன் சூரியன் என்ற அறக்கட்டளை மற்றும் இத்தாலியின் முன்னணி ஆற்றல் மற்றும் நீர் பயன்பாட்டு நிறுவனங்களின் ஒன்றான ஏசியா ஆகியவை ஒன்றிணைந்து இந்த திட்டத்தின் திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தலில் ஈடுபட உள்ளன. ஜூன் 1 திங்களன்று திருத்தந்தை 14 லியோ அவர்களால் உருவாக்கப்பட்ட சகோதரன் சூரியன் அறக்கட்டளையின் வழிநடத்துதலில் இந்த வேளாண் சூரிய ஆற்றல் திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. ஆலையின் மேம்பாடு மற்றும் செயல்பாட்டு ஏற்பாடுகளை மேற்பார்வையிடும் பொறுப்பு அந்த அறக்கட்டளைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சாண்டா மரியா டி காலேரியாவில் நிறுவப்பட்டுள்ள இந்த ஆலை வத்திக்கான் வானொலி ஒலிபரப்பு நிலையத்தின் மின் தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் வத்திக்கான் நகர அரசின் ஆற்றல் தன்னிறைவு முயற்சிக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூரிய ஆற்றல் உற்பத்தியையும் விவசாய நடவடிக்கைகளையும் இணைக்கும் இந்த வேளாண் சூரிய ஆற்றல் திட்டம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறைவா உமக்கே புகழ் திருத்தூது மடல் மற்றும் கடவுளை புகழுங்கள் திருத்தூது அறிவுரை மற்றும் சகோதரன் சூரியன் என்ற தன்னாணி அறிக்கை ஆகியவற்றினால் ஊக்குவிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பார்வையை பிரதிபலிக்கிறது.
4: பிஜி நாட்டின் தலைநகரான ஸ்வா நகரில் அமைந்துள்ள பசிபிக் பகுதியின் புனித பீட்டர் சேனல் குருத்துவ கல்லூரி பாலினேசியா, மெலேனேசியா மற்றும் மைக்ரோனேசியா ஆகிய பகுதிகள் முழுவதும் உள்ள திரு அவைக்கு சேவை செய்யும் ஒரே குருத்துவ கல்லூரியாக விளங்குகிறது. இது 2025 ஆண்டில் பசிபிக் ஆயர்கள் பேரவையினால் மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆய்வை தொடர்ந்து அருள்பணித்துவ பயிற்சியை புதுப்பிப்பதற்கான முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. குவாம் தீவில் உள்ள அகானா உயர் மறைமாவட்டத்தின் பேராயர் ரயன் ஜிமினேஸ் தலைமையிலான குழுவினர் இந்த ஆய்வின் முடிவுகளை சமர்ப்பிக்கவும் வத்திகானின் வழிகாட்டுதலை பெறவும் ஜூன் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் ரோம் நகருக்கு சென்றனர். இக்குழுவில் பேராசிரியர் சூசன் பாஸ்கோ, அருள்பணி பெட்ரிக் பெச்சினா மற்றும் குருத்துவ கல்லூரியின் முதல்வர் தந்தை ஓகுசிடினோ உள்ளப் ஆகியோரும் இடம்பெற்றிருந்தனர். பல்வேறு திருபீட துறைகளுடன் இடம்பெற்ற சந்திப்புகளின் போது பசிபிக் பகுதியின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று உண்மைகளை மதித்து அருள்பணித்துவ பயிற்சியில் உயர்தரத்தை பேணுவதன் முக்கியத்துவத்தை இக்குழுவினர் வலியுறுத்தினர்.
5: போர்க்களத்தில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அதிகரித்து வருவதால் ராணுவ நடவடிக்கைகள் அதிவேகத்திலும் மிகப்பெரிய அளவிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் முடிவுகளை எடுப்பதில் செயற்கை நுண்ணறிவின் பங்கு அதிகரித்து வருவதால் உலக திரு அவைகளின் பேராவையானது WCC 225 இதர அமைப்புகள், நிபுணர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் இணைந்து போரில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதற்கு எதிரான பிரகடனத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த பிரகடனம் ஜெனீவாவில் June 15-17 வரை இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் அவையின் கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் இராணுவ துறையில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்தும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான அதன் விளைவுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இராணுவத்தில் இலக்கை நிர்ணயிக்கும் அமைப்பில் செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளை ஈடுபடுத்துவதை நிறுத்துமாறும், பிற செயற்கை நுண்ணறிவு கருவிகள் உலகளாவிய மனிதநேய மற்றும் மனித உரிமை சட்டங்களை மீறாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறும் அரசுகளுக்கும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் இந்த பிரகடனம் அழைப்பு விடுத்துள்ளது. செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும், இலக்கு அடையாளம் காணும் மற்றும் தாக்குதல் முடிவுகளை வழிநடத்தும் அமைப்புகள் உயிர் பறிக்கும் நடவடிக்கைகளில் மனிதனின் நேரடி பொறுப்பையும் தீர்மானிக்கும் அதிகாரத்தையும் பலவீனப்படுத்துகின்றன என்று பிரகடனத்தில் கையொப்பமிட்டவர்கள் எச்சரித்துள்ளனர்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல் வாழ்த்துகள். இன்று மீண்டும் மூன்றாம் செய்யுளில் நாம் இருக்கின்றோம். அறியாமையால் வரும் கேடுகள் என மூன்றினை நல் ஆதனார் குறிப்பிடுகிறார். கல்லார்க்கு இனாய் ஒழுகலும், கால் கொண்ட இல்லாளை கோலால் புடைத்தலும், இல்லம் சிறியாரை கொண்டு புகழும், இம்மூன்றும் அறியாமையால் வரும் கேடு. இன்று கால் கொண்ட இல்லாளை கோலால் புடைத்தல் என்ற செய்தினை நாம் பார்க்கின்றோம். கால் கொண்ட என்ன பொருள்? நாம் உண்கின்ற ஒரு கனி உண்டு, அது என்ன? கொய்யா பழம் சொல்கிறாங்க பாருங்கள். கொய்யா என்கிற அந்த சொல் பிரசீலியன் மொழியை சார்ந்தது. தமிழில் அதற்கு என்ன பொருள் சொல்கிறாங்கன்னா கால் பழம், காழ்ப்பு பழம். அதான் கால் கொண்ட, கால் கொண்ட உறுதி கொண்ட. அது இன்றைக்கி சர்க்கரை நோய் உள்ளவங்க கூட அதை உறுதியாக சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கால் பழத்தினுடைய அந்த மேன்மை. ஆக கால் கொண்ட இல்லாளை கோல் கொண்டு புடைத்தல், கம்பால் அடித்தல். பாரதிதாசன் சொல்வார், நாய்க்கு வேண்டுமாம் கம்பு. அந்த ஒரு நேரத்தில் ஒரு புலிக்கு அந்த மிருக காட்சி சாலையில் ஒருத்தர் கீழே விழுந்ததுனால அது அப்படியே அது கொல்லுது. இங்கே எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஒரு சிலர் தான் சொன்னாங்க, ஏன் அங்கே இருக்கிற எல்லாருமே கையில் ஒரு கம்பு எடுத்து வச்சுட்டு அப்படி விரட்டலாமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நாய்க்கு கம்பு அது ஒரு பெரிய அச்சுறுத்தல் கருவி. இங்கே தன்னை நம்பி இங்கு வருகை தந்திருக்கிற ஒரு பெண்ணை, இல்லாளை மனைவியை கம்பால் எடுத்து தாக்குதல் என்கிற அந்த ஒரு கயமைத்தனம் இருக்கிறதே, அது அறியாமையால் வரும் கேடு. நல்ல அறிவுள்ள எவருமே அப்படி தாக்க மாட்டார். ஏனென்றால் ஒவ்வொருவருமே கடவுளின் சாயல். ஆண் என்ன பெண் என்ன, எல்லாருமே கடவுளின் சாயல்கள். ஒவ்வொருவருக்குமே ஒரு உரிமை, அடிப்படையான உரிமை அங்கு உண்டு. அந்த உரிமையை மீறுவதற்கு இங்கு எவருக்கும் உரிமை இல்லை. வள்ளுவர் சொல்வார், அருங்கேடன் என்பதறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். மருங்கோடி என்றால் வரம்பு மீறி, எல்லை மீறி. அது ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, அந்த எல்லைக்குள் தான் செயல்பட வேண்டும். மனைவி என்றாலும் கணவன் என்றாலும் அங்கு எவரும் உங்களுக்கு அடிமை அல்ல. இல்லை, எவரும் எவருக்கும் அடிமை அல்ல. அதனால்தான் இறைவார்த்தை ஒன்று சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவர் ஒருவருக்கு பணிந்திருங்கள். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் பணிந்திருக்கணும். ஆனால் எவருக்கும் அஞ்ச தேவையில்லை. அஞ்ச வேண்டியது ரெண்டுவருமே சேர்ந்து கிறிஸ்துவுக்கு அஞ்ச வேண்டும். இறை அச்சம் அந்த தன்மையில் இங்கு சமத்துவ தன்மையோடு இயங்க வேண்டும். இங்கு வரம்பு மீறுதல் என்பது கூடாது. அந்த வரம்பு மீறுதல் செயல்களில் ஒன்று அடித்தல், புடைத்தல், உதைத்தல். இவையெல்லாம் முன்னர் மிக அதிகமாகவே நடந்து கொண்டிருந்தன. இப்பொழுது கொஞ்சம் குறைந்திருக்கிறது போலும். இருப்பினும் அந்த செயலை எவர் செய்தாலுமே அது குற்றம், அது குற்றம். ஏனென்றால் நாம் பார்க்கிறோம் இயேசுவின் வாழ்க்கையில் கல்லை கூட அதனுடைய வரம்பு மீறி ஒரு தகாத செயல் செய்ததில்லை. பசியாக இருக்கிறார், சாத்தான் சோதிக்கிறது, இந்த கல்லை அப்பமாக மாற்றி நீ சாப்பிடு. இயேசு கல்லை அப்பமாக மாற்றினாரா? அவருக்கு மாற்ற முடியும், ஆனால் செய்யவில்லை. காரணம், கல் கல்லாக இருக்க வேண்டும். எனக்கு பசிக்கிறது என்பதற்காக அந்த கல்லை நான் அப்பமாக மாற்றுவது என்பது வரம்பு மீறிய செயல். எனக்கு ஏதோ ஒரு ஆசை, ஆர்வக்கோளார் என்பதற்காக எவரையும் எனக்கு தீனியாக்குவது என்பது அங்கு வரம்பு மீறிய செயல். ஆக நான் உணர்ச்சிவயப்பட்டிருக்கேன், அதனால் கையை தூக்கி அடிப்பேன், கம்பால் நான் உதைப்பேன் என்றால் அது வரம்பு மீறிய செயல். இந்த வரம்பு மீறிய செயல் திரிகடுகம் சுட்டுகின்ற இந்த நெறி, அது நம்மை வழி நடத்துகின்றது. ஆக பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். பிறரை நீங்கள் கடவுள் நம்மை அன்பு செய்து போன்று அன்பு செய்யுங்கள். இத்தகைய தத்துவங்களை, கொள்கைகளையெல்லாம் ஏற்றிருக்கிறவர்கள் எப்படி கையில் கம்பெடுப்பார்? எனவே இந்த செய்திகளை உள்ளத்தில் இருத்திக்கொள். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சிறப்பு சொல் பெண்ஜாதி. பெண்ஜாதினா என்ன? அந்த பெஞ்ச் என்பது வேறொன்றுமில்லை, பெண், பெண் சாதி. சாதிங்கிறது தமிழ் இல்லை, எனவே பெஞ்சாதி என்பது நாம் தமிழாக ஏற்க முடியாது. மாறாக மனைவி அல்லது இல்லாள், துணைவி, இந்த சொற்களை நாம் பயன்படுத்துவோம். பெஞ்சாதிங்கிறத அந்த சொல்ல பயன்படுத்த வேண்டாம். கடவுளுக்கு திருவிழமானால் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்
0: இயேசு காவியம் பாடல் 8. பாலன் இயேசு வளர்கிறார். சென்ற உரையில் ஏரோது மன்னனின் வஞ்சகத்திலிருந்து தப்பிக்க புனித குடும்பம் எகிப்து நோக்கி பயணம் செய்ததைக் கண்டோம். இன்று காலம் கனிந்த பின் மீண்டும் தனது தாய் நாடான நாசரேத்துக்கு திரும்பி வந்த இயேசுவின் இளமை பருவத்தையும், அவர் ஒரு முன்மாதிரி மகனாக வளர்ந்த அழகையும் காண்போம். பாலன் இயேசு வளர்கிறார். அடுத்தவர் இடத்தில் அன்பு காட்டியும் ஆடல் பாடல் அணுகாதிருந்தும் இழந்தோர் இடத்தே இரக்க மிகுந்தும் ஈகை உதவி இதயம் மலர்ந்தும் உறவோரிடத்து உள்ளன்பு வைத்தும் ஊரார் புகழ பணிவுடன் நடந்தும் என்றும் தந்தை எதை சொன்னாலும் ஏற்று முடித்தும் இயல்புற வாழ்ந்தும் ஐயம் தவிர்க்க ஆசானை அணுகியும் ஒத்த வயதே உடையோர் இடத்து ஓதும் பொருளில் உயர்ந்தே நின்றும் கன்னித்தாயின் காலடி வணங்கியும் கீழோர் மேலோர் பேதமின்றியும் குணத்தில் தேவகுமாரன் என்றுலகம் கூப்பி வணங்க குறைகள் இல்லாமலும் கெட்ட பழக்கம் எட்டான் நிலையில் கேடுகள் எதையும் நாடாதளவில் கொஞ்சி வளர்ந்து குழந்தையிலிருந்து கோமகன் வயதில் ஆரிரன்றடைந்தார். தந்தை சூசையர் தச்சி வேளையில் வாணிப நியாயம் வழங்கினார் இயேசுவே. பாலன் இயேசு காலையில் படித்து பகலில் அன்னையின் கடமைகள் முடித்து மாலையில் தந்தைக்கு மனமுவந்து உதவி உலகம் முழுவதும் உறங்கிய பிறகு தாமும் உறங்கி தன்னலமின்றி பொழுதுகள் அனைத்தும் பொருளுள்ளதாக்கி வளர்ந்தார் இந்த மண்டலம் புகழ. சூசை மரியால் தொடங்கிய குடும்பம் இயேசுவின் வரவால் ஏக்கம் நீங்கி பாசம் அன்பு பண்பு மலர்ந்தது. பேசுவோர் எல்லாம் அதனையே பேசும் பெரும்புகழ் பெற்று பெருமை மிகுந்தது. நாசரேத்தூரின் நற்குடும்பங்களில் இலட்சிய குடும்பமாயிருந்ததும் அதுவே. அது முதலாக அவனியர் உள்ளோர் சூசையப்பரின் தோற்றத்தைக் கண்டால் தூயவர் என்றே சொல்லி வணங்கினர். மரியாள் தம்மை மாதாவென்று இயேசு மட்டுமா அன்புற அழைத்தார்? பாசம் மிகுந்த பாளர்கள் அனைவரும் ஆசை மிகுந்தே அம்மாவென்றனரே. அனைவரிடமும் அன்பு காட்டும் உன்னத பண்பு அவரிடம் இயல்பாகவே இருந்தது. வீணான ஆடல் பாடல்களில் ஈடுபடாமல் அமைதியான முறையில் அவர் வளர்ந்து வந்தார். அவரது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு தெய்வீக அமைதியும் ஒழுக்கமும் நிறைந்திருந்தது. இருண்ட உலகில் ஒளியை தரப்போகும் ஒரு மகா ஞானியாக அவர் திகழ்ந்தார். பிறர் படும் துன்பங்களைக் கண்டு இயேசுவின் உள்ளம் மெழுகு போல உருகியது. பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவதில் அவர் முதன்மையாக இருந்தார். தன் கையில் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். உதவி செய்யும் மனப்பான்மை அவரிடம் ஒரு தெய்வீக குணமாகவே ஊற்றெடுத்தது. அவரது கருணை உள்ளம் நாசரேத்து ஊர் மக்கள் அனைவரையும் ஈர்த்து நின்றது. தனது உறவினர்கள் மற்றும் சுற்றத்தாரிடம் அவர் உண்மையான பாசமும் அன்பும் வைத்திருந்தார். பெரியோரிடம் பணிவாகவும் சிறியோரிடம் அன்போடும் நடந்து கொண்டு அனைவரையும் கவர்ந்தார். ஊர் மக்கள் அனைவரும் வியந்து பாராட்டும் வண்ணம் அவரது நன்னடத்தை அமைந்திருந்தது. எந்த சூழ்நிலையிலும் கோபமோ எரிச்சலோ இன்றி சாந்த குணத்தின் அடையாளமாக அவர் வாழ்ந்து வந்தார். நற்பண்புகளின் சங்கமமாக விளங்கிய அவரை அனைவரும் ஒருமித்த குரலில் புகழ்ந்து போற்றினர். தந்தை யோசேப்பு எதை சொன்னாலும் அதனை தட்டாமல் நிறைவேற்றும் மகனாக இருந்தார்.
3: பெற்றோர் இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு முடிப்பதில் அவர் மிகுந்த முனைப்பு காட்டினார். கீழ்ப்படிதல் என்ற உயரிய பண்பை ஒரு மகனாக அவர் உலகுக்கு வாழ்ந்து காட்டினார். வீட்டு பொறுப்புகளை உணர்ந்து தந்தைக்கும் தாய்க்கும் பெரும் துணையாக அவர் விளங்கினார். அவரது பணிவுமிக்க செயல்கள் அந்த திரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை மென்மேலும் அதிகரித்தது. கல்வியின் மேன்மையினை உணர்ந்து கொண்ட இயேசு முறையான கல்வி கற்பதில் ஆர்வம் காட்டினார். தனது சந்தேகங்களை தீர்த்து கொள்ள தகுந்த ஆசிரியர்களை நாடி சென்று அறிவு பெற்றார். அறிவிலும் ஞானத்திலும் அவர் மற்ற சிறுவர்களை விட சிறந்து விளங்கினார். ஆசிரியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அறிவு கூர்மையோடு பதிலளித்து அவர்களை வியப்பில் ஆழ்த்தினார். கல்வி என்பது வாழ்வின் ஒளி என்பதை தனது இளமை காலத்திலேயே அவர் தெரிந்து வைத்திருந்தார். ஒத்த வயதுடைய சிறுவர்களோடு பழகும்போது எவ்வித பாகுபாடும் அவர் காட்டியதில்லை. ஏழை சிறுவன் என்றும் செல்வந்தன் என்றும் பிரிக்காமல் அனைவரையும் சமமாகவே நடத்தினார். விளையாட்டிலும் பேச்சிலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு தலைவனாகவே அவர் உயர்ந்திருந்தார். அவரிடம் இருந்த தன்னலமற்ற குணம் நண்பர்கள் அனைவரையும் அவர் பக்கம் ஈர்த்தது. சிறு வயதிலேயே சமத்துவ கொள்கையை தனது தோழமையின் மூலமாக அவர் விதைத்து வந்தார். ஒவ்வொரு நாளும் தனது அன்னை மரியாவின் பாதங்களை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தாய்மையின் புனிதத்தை போற்றும் வகையில் அன்னையின் ஆசியை பெறுவதில் அவர் மகிழ்வுற்றார். அன்னையின் வார்த்தைகளை வேதவாக்காக கருதி அதன்படி தனது வாழ்வை அமைத்து கொண்டார். பெற்றோரை மதிக்கும் பண்பே ஒரு மனிதனின் வெற்றிக்கு அடிப்படை என்பதை வாழ்ந்து காட்டினார். அவரது இந்த நற்செயல் மற்ற சிறுவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்தது.

0: செய்திகள்.
1: கிறிஸ்துவுடனான சந்திப்பு மனிதரை அன்பும் சுதந்திரமும் நிறைந்த வாழ்வை நோக்கி வழிநடத்துகிறது என்றும், ஆனால் துன்புறுத்தல் அனுபவங்கள் ஒருவரின் ஆன்மீக மற்றும் மனித வளர்ச்சியை பாதிக்கும் ஆழமான காயங்களை ஏற்படுத்துகின்றன என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 17 புதன்கிழமை லத்தீன் அமெரிக்காவில் சிறார் பாதுகாப்பு மற்றும் துன்புறுத்தல் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள சிறார்களை பாதுகாப்பதற்கான ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை, சிறார்கள் இளையோர் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய அனைவருக்கும் திரு அவைகள் பாதுகாப்பான இடங்களாக அமைய வேண்டும் என்ற பொதுவான நோக்கத்திற்காக அவர்கள் ஆட்சி வரும் பணிகளை பாராட்டினார். திரு அவையின் அனைத்து இடங்களும் உடல் ரீதியாகவும் இணைய வழியிலும் அச்சம் சந்தேகம் மற்றும் அவநம்பிக்கையின்றி இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்கும் பாதுகாப்பான சூழல்களாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, துன்புறுத்தல்கள் மற்றும் அத்துமீறல்கள் மக்களின் மனதிலும் ஆன்மீக வாழ்விலும் ஆழமான காயங்களை ஏற்படுத்துகின்றன என்றும் சுட்டிக்காட்டினார். இத்தகைய சூழ்நிலைகளுக்கு திரு அவை செவிமடுத்தல், உண்மை, நீதி, இழப்பீடு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் பதிலளிக்க வேண்டும் என்று கூறிய திருத்தந்தை, சிறார்களையும் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களையும் பாதுகாப்பது திரு அவையின் ஒட்டுமொத்த பொறுப்பாகும் என்று எடுத்துக்காட்டினார்.
2: ஜூன் 16 செவ்வாயன்று ரோம் மறை மாவட்டத்தின் மேனாள் முதன்மை அருள் பணியாளரும் இத்தாலிய ஆயர்கள் மாநாட்டின் மேனாள் தலைவருமான கர்தினால் கமில்லோ ரூயினி காலமானதை தொடர்ந்து திருத்தந்தை வெளியிட்டுள்ள தந்தி செய்தியில் தனது ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துள்ளார். ஜூன் 17 புதனன்று வெளியிடப்பட்டுள்ள தந்தி செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை, கர்தினால் ரூயினி அவர்களை ஆழ்ந்த நம்பிக்கை, கூர்ந்த அறிவு மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட அனுபவமிக்க ஞானமிக்க திரு அவை சகோதரர் என புகழ்ந்தார். மேலும் இத்தாலிய ஆயர்கள் மாநாட்டின் தலைவராக அவர் ஆற்றிய சிறப்பான சேவையையும் கலாச்சார உலகத்துடன் அவர் மேற்கொண்ட பயனுள்ள உரையாடல்களையும் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, ரூயினியின் வாழ்க்கையும் திரு அவைக்கான அர்ப்பணிப்பும் கடவுளின் அரிய வரமாக இருந்ததாகவும் சுட்டிக்காட்டினார். 1931 இத்தாலியின் சாச்சுவோலோவில் பிறந்த ரூயினி 1954 குருத்துவ பட்டம் பெற்றார். 1991 திருத்தந்தை 2 ஜான்பால் அவரை கர்தினாலாக நியமித்தார். பின்னர் ரோம் மறை மாவட்டத்தின் முதன்மை அருள் பணியாளராகவும் இத்தாலிய ஆயர்கள் மாநாட்டின் தலைவராகவும் பணியாற்றினார். அவர் இத்தாலிய திரு அவையின் மிகவும் செல்வாக்கு மிக்க தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்டார். கடந்த சில ஆண்டுகளாக உடல்நல குறைவால் அவதிப்பட்டு வந்த ரூயினி 2024 இதய நோயும் 2025 சிறுநீரக செயலிழப்பும் காரணமாக சிகிச்சை பெற்றிருந்தார். அவரது இறுதிச் சடங்கு ஜூன் 18 வியாழனன்று வத்திக்கானில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தில் நடைபெற உள்ளது.
1: போரை விட உரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தை வழியே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது சிறந்தது என்றும், இந்த ஒப்பந்தம் உண்மையான அமைதிக்கான வழியை திறந்து அணு ஆயுதங்களை அகற்றி அனைத்து மக்களின் நலனையும் முன்னிறுத்தும் தீர்வை உருவாக்க வேண்டும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். திருத்தந்தையரின் கோடை விடுமுறை இல்லமான காஸ்தல் கந்தோல்போவில் இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, அமெரிக்கா ஈரான் இடையிலான அண்மைய புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஸ்பெயின் பயணம், குடியேற்றம் மற்றும் திரு அவை தொடர்பான விடயங்கள் குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தனது ஸ்பெயின் பயணம் குறித்து பேசிய திருத்தந்தை, மக்கள் மற்றும் திரு அவை உறுப்பினர்களின் உற்சாகமான வரவேற்பை பாராட்டியதுடன், அரசியல் சூழலில் உரையாடல், ஒருவரை ஒருவர் கேட்பது மற்றும் பொதுநலனுக்காக இணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். குடியேற்றம் குறித்து கருத்து தெரிவித்த திருத்தந்தை, வன்முறை, போர் மற்றும் மோதல்கள் காரணமாக நாடுகளை விட்டு வெளியேறும் மக்களை மரியாதையுடன் அணுக வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இறுதியாக, திரு அவையில் பிளவுகளை ஏற்படுத்தும் முயற்சிகள் வேதனைக்குரியவை என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, ஒற்றுமை மற்றும் திரு அவை உறவை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தனது செய்தியை நிறைவு செய்தார்.
2: ஈரானும் அமெரிக்காவும் உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பின் பாதையில் தொடர்ந்து பயணிக்குமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். ஜூன் 17 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோயில் வளாகத்தில் இடம்பெற்ற புதன் பொது மறைக்கல்வி உரையின் இறுதியில் இவ்வாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை, ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள ஒப்பந்தத்தை நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் என்றும், இது பொறுமையான உரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தையின் ஊக்கமளிக்கும் பலனாகும் என்று கூறினார். அமைதி பேச்சுவார்த்தைகளை எளிதாக்க உதவிய 3 தரப்பு நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்த திருத்தந்தை, இந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை வலுப்படுத்துவதோடு மக்களிடையே உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் உக்ரைனில் அதிகரித்து வரும் உயிரிழப்புகள் குறித்து கவலை தெரிவித்த திருத்தந்தை, போரினால் அப்பாவி மக்கள், மீட்பு பணியாளர்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டதுடன், உக்ரைனில் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றும், நீடித்த மற்றும் நீதியான அமைதிக்காக இறைவேண்டல் செய்யுமாறும் அழைப்பு விடுத்தார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது.
0: உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல் வாழ்த்துகள். இன்று மீண்டும் மூன்றாம் செய்யுளில் நாம் இருக்கின்றோம். அறியாமையால் வரும் கேடுகள் என மூன்றினை நல் ஆதனார் குறிப்பிடுகிறார். கல்லார்க்கு இனாய் ஒழுகலும், கால் கொண்ட இல்லாளை கோலால் புடைத்தலும், இல்லம் சிறியாரை கொண்டு புகழும், இம்மூன்றும் அறியாமையால் வரும் கேடு. இன்று கால் கொண்ட இல்லாளை கோலால் புடைத்தல் என்ற செய்தியினை நாம் பார்க்கின்றோம். கால் கொண்ட என்ன பொருள்? நாம் உண்கின்ற ஒரு கனி உண்டு, அது என்ன? கொய்யா பழம் சொல்கிறாங்க பாருங்கள். கொய்யா என்கிற அந்த சொல் பிரேசிலியன் மொழியை சார்ந்தது. தமிழில் அதற்கு என்ன பொருள் சொல்கிறாங்கன்னா கால் பழம், காழ்ப்பு பழம். அதான் கால் கொண்ட, கால் கொண்ட உறுதி கொண்ட. அது இன்றைக்கி சர்க்கரை நோய் உள்ளவங்க கூட அதை உறுதியாக சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த காழ்ப்பழத்தினுடைய அந்த மேன்மை. ஆக கால் கொண்ட இல்லாளை கோல் கொண்டு புடைத்தல், கம்பால் அடித்தல். பாரதிதாசன் சொல்வார், நாய்க்கு வேண்டுமாம் கம்பு. அந்த ஒரு நேரத்தில் ஒரு புலிக்கு அந்த மிருக காட்சி சாலையில் ஒருத்தர் கீழே விழுந்ததுனால அது அப்படியே அது கொல்லுது. இங்கே எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஒரு சிலர் தான் சொன்னாங்க, ஏன் அங்கே இருக்கிற எல்லாருமே கையில் ஒரு கம்பு எடுத்து வச்சுட்டு அப்படி விரட்டலாமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நாய்க்கு கம்பு அது ஒரு பெரிய அச்சுறுத்தல் கருவி. இங்கே தன்னை நம்பி இங்கு வருகை தந்திருக்கிற ஒரு பெண்ணை, இல்லாளை மனைவியை கம்பால் எடுத்து தாக்குதல் என்கிற அந்த ஒரு கயமைத்தனம் இருக்கிறதே, அது அறியாமையால் வரும் கேடு. நல் அறிவுள்ள எவருமே அப்படி தாக்க மாட்டார். ஏனென்றால் ஒவ்வொருவருமே கடவுளின் சாயல், ஆண் என்ன பெண் என்ன, எல்லாருமே கடவுளின் சாயல்கள். ஒவ்வொருவருக்குமே ஒரு உரிமை, அடிப்படையான உரிமை அங்கு உண்டு. அந்த உரிமையை மீறுவதற்கு இங்கு எவருக்கும் உரிமை இல்லை. வள்ளுவர் சொல்வார், அருங்கேடன் என்பதறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். மருங்கோடி என்றால் வரம்பு மீறி, எல்லை மீறி. ஆக ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, அந்த எல்லைக்குள் தான் செயல்பட வேண்டும். மனைவி என்றாலும் கணவன் என்றாலும் அங்கு எவரும் உங்களுக்கு அடிமை அல்ல. இல்லை, எவரும் எவருக்கும் அடிமை அல்ல. அதனால்தான் இறைவார்த்தை ஒன்று சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவர் ஒருவருக்கும் பணிந்திருங்கள். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் பணிந்திருக்கணும். ஆனால் எவருக்கும் அஞ்ச தேவையில்லை. அஞ்ச வேண்டியது ரெண்டு பேருமே சேர்ந்து கிறிஸ்துவுக்கு அஞ்ச வேண்டும். இறை அச்சம் அந்த தன்மையில் இங்கு சமத்துவ தன்மையோடு இயங்க வேண்டும். இங்கு வரம்பு மீறுதல் என்பது கூடாது. அந்த வரம்பு மீறுதல் செயல்களில் ஒன்று அடித்தல், புடைத்தல், உதைத்தல். இவையெல்லாம் முன்னர் மிக அதிகமாகவே நடந்து கொண்டிருந்தன. இப்பொழுது கொஞ்சம் குறைந்திருக்கிறது போலும். இருப்பினும் அந்த செயலை எவர் செய்தாலுமே அது குற்றம, அது குற்றம். ஏனென்றால் நாம் பார்க்கிறோம் இயேசுவின் வாழ்க்கையில் கல்லை கூட அதனுடைய வரம்பு மீறி ஒரு தகாத செயல் செய்ததில்லை. பசியாக இருக்கிறார், சாத்தான் சோதிக்கிறது, இந்த கல்லை அப்பமாக மாற்றி நீ சாப்பிடு. இயேசு கல்லை அப்பமாக மாற்றினாரா? அவருக்கு மாற்ற முடியும், ஆனால் செய்யவில்லை. காரணம், கல் கல்லாக இருக்க வேண்டும். எனக்கு பசிக்கிறது என்பதற்காக அந்த கல்லை நான் அப்பமாக மாற்றுவது என்பது வரம்பு மீறிய செயல். எனக்கு ஏதோ ஒரு ஆசை, ஆர்வக்கோளார் என்பதற்காக எவரையும் எனக்கு தீனியாக்குவது என்பது அங்கு வரம்பு மீறிய செயல். ஆக நான் உணர்ச்சி வயப்பட்டிருக்கேன், அதனால் கையை தூக்கி அடிப்பேன், கம்பால் நான் உதைப்பேன் என்றால் அது வரம்பு மீறிய செயல். இந்த வரம்பு மீறிய செயல் திரிகடுகம் சுட்டுகின்ற இந்த நெறி, அது நம்மை வழி நடத்துகின்றது. ஆக பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். பிறரை நீங்கள் கடவுள் நம்மை அன்பு செய்து போன்று அன்பு செய்யுங்கள். இத்தகைய தத்துவங்களை, கொள்கைகளையெல்லாம் ஏற்றிருக்கிறவர்கள் எப்படி கையில் கம்பெடுப்பார்? எனவே இந்த செய்திகளை உள்ளத்தில் இருத்திக்கோ. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சிறப்பு சொல் பெஞ்சாதி. பெஞ்சாதினா என்ன? அந்த பெஞ்ச் என்பது வேறொன்றுமில்லை, பெண் சாதி. சாதிங்கிறது தமிழ் இல்லை, எனவே பெஞ்சாதி என்பது நாம் தமிழாக ஏற்க முடியாது. மாறாக மனைவி அல்லது இல்லாள், துணைவி, இந்த சொற்களை நாம் பயன்படுத்துவோம். பெஞ்சாதிங்கிறத அந்த சொல்ல பயன்படுத்த வேண்டாம். கடவுளுக்கு திருவிழமானால் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்
0: இயேசு காவியம் பாடல் 8. பாலன் இயேசு வளர்கிறார். சென்ற உரையில் ஏரோது மன்னனின் வஞ்சகத்திலிருந்து தப்பிக்க புனித குடும்பம் எகிப்து நோக்கி பயணம் செய்ததைக் கண்டோம். இன்று காலம் கணிந்த பின் மீண்டும் தனது தாய் நாடான நாசரேத்துக்கு திரும்பி வந்த இயேசுவின் இளமை பருவத்தையும், அவர் ஒரு முன்மாதிரி மகனாக வளர்ந்த அழகையும் காண்போம். பாலன் இயேசு வளர்கிறார். அடுத்தவர் இடத்தில் அன்பு காட்டியும் ஆடல் பாடல் அணுகாதிருந்தும் இழந்தோர் இடத்தே இரக்கம் மிகுந்தும் ஈகை உதவி இதயம் மலர்ந்தும் உறவோரிடத்து உள்ளன்பு வைத்தும் ஊரார் புகழ பணிவுடன் நடந்தும் என்றும் தந்தை எதை சொன்னாலும் ஏற்று முடித்தும் இயல்புற வாழ்ந்தும் ஐயம் தவிர்க்க ஆசானை அணுகியும் ஒத்த வயதே உடையோர் இடத்து ஓதும் பொருளில் உயர்ந்தே நின்றும் கன்னித்தாயின் காலடி வணங்கியும் கீழோர் மேலோர் பேதம் இன்றியும் குணத்தில் தேவகுமாரன் என்றுலகம் கூப்பி வணங்க குறைகள் இல்லாமலும் கெட்ட பழக்கம் எட்டான் நிலையில் கேடுகள் எதையும் நாடாதளவில் கொஞ்சி வளர்ந்து குழந்தையிலிருந்து கோமகன் வயதில் ஆரிரன்றடைந்தார். தந்தை சூசையர் தச்சி வேளையில் வாணிப நியாயம் வழங்கினார் இயேசுவே. பாலன் இயேசு காலையில் படித்து பகலில் அன்னையின் கடமைகள் முடித்து மாலையில் தந்தைக்கு மனமுவந்து உதவி உலகம் முழுவதும் உறங்கிய பிறகு தாமும் உறங்கி தன்னலமின்றி பொழுதுகள் அனைத்தும் பொருளுள்ளதாக்கி வளர்ந்தார் இந்த மண்டலம் புகழ. சூசை மரியால் தொடங்கிய குடும்பம் இயேசுவின் வரவால் ஏக்கம் நீங்கி பாசம் அன்பு பண்பு மலர்ந்தது. பேசுவோர் எல்லாம் அதனையே பேசும் பெரும்புகழ் பெற்று பெருமை மிகுந்தது. நாசரேத்தூரின் நற்குடும்பங்களில் இலட்சிய குடும்பமாயிருந்ததும் அதுவே. அது முதலாக அவனியர் உள்ளோர் சூசையப்பரின் தோற்றத்தைக் கண்டால் தூயவர் என்றே சொல்லி வணங்கினர். மரியாள் தம்மை மாதாவென்று இயேசு மட்டுமா அன்புற அழைத்தார்? பாசம் மிகுந்த பாளர்கள் அனைவரும் ஆசை மிகுந்தே அம்மாவென்றனரே. அனைவரிடமும் அன்பு காட்டும் உன்னத பண்பு அவரிடம் இயல்பாகவே இருந்தது. வீணான ஆடல் பாடல்களில் ஈடுபடாமல் அமைதியான முறையில் அவர் வளர்ந்து வந்தார். அவரது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு தெய்வீக அமைதியும் ஒழுக்கமும் நிறைந்திருந்தது. இருண்ட உலகில் ஒளியை தரப்போகும் ஒரு மகா ஞானியாக அவர் திகழ்ந்தார். பிறர் படும் துன்பங்களைக் கண்டு இயேசுவின் உள்ளம் மெழுகு போல உருகியது. பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவதில் அவர் முதன்மையாக இருந்தார். தன் கையில் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். உதவி செய்யும் மனப்பான்மை அவரிடம் ஒரு தெய்வீக குணமாகவே ஊற்றெடுத்தது. அவரது கருணை உள்ளம் நாசரேத்து ஊர் மக்கள் அனைவரையும் ஈர்த்து நின்றது. தனது உறவினர்கள் மற்றும் சுற்றத்தாரிடம் அவர் உண்மையான பாசமும் அன்பும் வைத்திருந்தார். பெரியோரிடம் பணிவாகவும் சிறியோரிடம் அன்போடும் நடந்து கொண்டு அனைவரையும் கவர்ந்தார். ஊர் மக்கள் அனைவரும் வியந்து பாராட்டும் வண்ணம் அவரது நன்னடத்தை அமைந்திருந்தது. எந்த சூழ்நிலையிலும் கோபமோ எரிச்சலோ இன்றி சாந்த குணத்தின் அடையாளமாக அவர் வாழ்ந்து வந்தார். நற்பண்புகளின் சங்கமமாக விளங்கிய அவரை அனைவரும் ஒருமித்த குரலில் புகழ்ந்து போற்றினர். தந்தை யோசேப்பு எதை சொன்னாலும் அதனை தட்டாமல் நிறைவேற்றும் மகனாக இருந்தார்.
3: பெற்றோர் இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு முடிப்பதில் அவர் மிகுந்த முனைப்பு காட்டினார். கீழ்ப்படிதல் என்ற உயரிய பண்பை ஒரு மகனாக அவர் உலகுக்கு வாழ்ந்து காட்டினார். வீட்டு பொறுப்புகளை உணர்ந்து தந்தைக்கும் தாய்க்கும் பெரும் துணையாக அவர் விளங்கினார். அவரது பணிவுமிக்க செயல்கள் அந்த திரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை மென்மேலும் அதிகரித்தது. கல்வியின் மேன்மையினை உணர்ந்து கொண்ட இயேசு முறையான கல்வி கற்பதில் ஆர்வம் காட்டினார். தனது சந்தேகங்களை தீர்த்து கொள்ள தகுந்த ஆசிரியர்களை நாடி சென்று அறிவு பெற்றார். அறிவிலும் ஞானத்திலும் அவர் மற்ற சிறுவர்களை விட சிறந்து விளங்கினார். ஆசிரியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அறிவு கூர்மையோடு பதிலளித்து அவர்களை வியப்பில் ஆழ்த்தினார். கல்வி என்பது வாழ்வின் ஒளி என்பதை தனது இளமை காலத்திலேயே அவர் தெரிந்து வைத்திருந்தார். ஒத்த வயதுடைய சிறுவர்களோடு பழகும்போது எவ்வித பாகுபாடும் அவர் காட்டியதில்லை. ஏழை சிறுவன் என்றும் செல்வந்தன் என்றும் பிரிக்காமல் அனைவரையும் சமமாகவே நடத்தினார். விளையாட்டிலும் பேச்சிலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு தலைவனாகவே அவர் உயர்ந்திருந்தார். அவரிடம் இருந்த தன்னலமற்ற குணம் நண்பர்கள் அனைவரையும் அவர் பக்கம் ஈர்த்தது. சிறு வயதிலேயே சமத்துவ கொள்கையை தனது தோழமையின் மூலமாக அவர் விதைத்து வந்தார். ஒவ்வொரு நாளும் தனது அன்னை மரியாவின் பாதங்களை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தாய்மையின் புனிதத்தை போற்றும் வகையில் அன்னையின் ஆசியை பெறுவதில் அவர் மகிழ்வுற்றார். அன்னையின் வார்த்தைகளை வேதவாக்காக கருதி அதன்படி தனது வாழ்வை அமைத்து கொண்டார். பெற்றோரை மதிக்கும் பண்பே ஒரு மனிதனின் வெற்றிக்கு அடிப்படை என்பதை வாழ்ந்து காட்டினார். அவரது இந்த நற்செயல் மற்ற சிறுவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்தது.

0: இளையோர் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய அனைவருக்கும் திரு அவைகள் பாதுகாப்பான இடங்களாக அமைய வேண்டும் என்ற பொதுவான நோக்கத்திற்காக அவர்கள் ஆட்சி வரும் பணிகளை பாராட்டினார். திரு அவையின் அனைத்து இடங்களும் உடல் ரீதியாகவும் இணைய வழியிலும் அச்சம் சந்தேகம் மற்றும் அவநம்பிக்கையின்றி இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்கும் பாதுகாப்பான சூழல்களாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, துன்புறுத்தல்கள் மற்றும் அத்துமீறல்கள் மக்களின் மனதிலும் ஆன்மீக வாழ்விலும் ஆழமான காயங்களை ஏற்படுத்துகின்றன என்றும் சுட்டிக்காட்டினார். இத்தகைய சூழ்நிலைகளுக்கு திரு அவை செவிமடுத்தல், உண்மை, நீதி, இழப்பீடு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் பதிலளிக்க வேண்டும் என்று கூறிய திருத்தந்தை, சிறார்களையும் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களையும் பாதுகாப்பது திரு அவையின் ஒட்டுமொத்த பொறுப்பாகும் என்று எடுத்துக்காட்டினார்.
1: ஜூன் 16 செவ்வாயன்று ரோம் மறை மாவட்டத்தின் மேனாள் முதன்மை அருள்பணியாளரும் இத்தாலிய ஆயர்கள் மாநாட்டின் மேனாள் தலைவருமான கர்தினால் கமில்லோ ரூயினி காலமானதை தொடர்ந்து திருத்தந்தை வெளியிட்டுள்ள தந்தி செய்தியில் தனது ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துள்ளார். ஜூன் 17 புதனன்று வெளியிடப்பட்டுள்ள தந்தி செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை, கர்தினால் ரூயினி அவர்களை ஆழ்ந்த நம்பிக்கை, கூர்ந்த அறிவு மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட அனுபவமிக்க ஞானமிக்க திரு அவை சகோதரர் என புகழ்ந்தார். மேலும் இத்தாலிய ஆயர்கள் மாநாட்டின் தலைவராக அவர் ஆற்றிய சிறப்பான சேவையையும் கலாச்சார உலகத்துடன் அவர் மேற்கொண்ட பயனுள்ள உரையாடல்களையும் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, ரூயினியின் வாழ்க்கையும் திரு அவைக்கான அர்ப்பணிப்பும் கடவுளின் அரிய வரமாக இருந்ததாகவும் சுட்டிக்காட்டினார். 1931 இத்தாலியின் சாச்சுவோலோவில் பிறந்த ரூயினி 1954 குருத்துவ பட்டம் பெற்றார். 1991 திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவரை கர்தினாலாக நியமித்தார். பின்னர் ரோம் மறை மாவட்டத்தின் முதன்மை அருள் பணியாளராகவும் இத்தாலிய ஆயர்கள் மாநாட்டின் தலைவராகவும் பணியாற்றினார். அவர் இத்தாலிய திரு அவையின் மிகவும் செல்வாக்கு மிக்க தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்டார். கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த ரூயினி 2024 இதய நோயும் 2025 சிறுநீரக செயலிழப்பும் காரணமாக சிகிச்சை பெற்றிருந்தார். அவரது இறுதிச் சடங்கு ஜூன் 18 வியாழனன்று வத்திக்கானில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தில் நடைபெற உள்ளது.
0: போரை விட உரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தை வழியே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது சிறந்தது என்றும், இந்த ஒப்பந்தம் உண்மையான அமைதிக்கான வழியை திறந்து அணு ஆயுதங்களை அகற்றி அனைத்து மக்களின் நலனையும் முன்னிறுத்தும் தீர்வை உருவாக்க வேண்டும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். திருத்தந்தையரின் கோடை விடுமுறை இல்லமான காஸ்தல் கந்தோல்போவில் இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, அமெரிக்கா ஈரான் இடையிலான அண்மைய புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஸ்பெயின் பயணம், குடியேற்றம் மற்றும் திரு அவை தொடர்பான விடயங்கள் குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தனது ஸ்பெயின் பயணம் குறித்து பேசிய திருத்தந்தை, மக்கள் மற்றும் திரு அவை உறுப்பினர்களின் உற்சாகமான வரவேற்பை பாராட்டியதுடன், அரசியல் சூழலில் உரையாடல், ஒருவரை ஒருவர் கேட்பது மற்றும் பொதுநலனுக்காக இணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். குடியேற்றம் குறித்து கருத்து தெரிவித்த திருத்தந்தை, வன்முறை, போர் மற்றும் மோதல்கள் காரணமாக நாடுகளை விட்டு வெளியேறும் மக்களை மரியாதையுடன் அணுக வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இறுதியாக, திரு அவையில் பிளவுகளை ஏற்படுத்தும் முயற்சிகள் வேதனைக்குரியவை என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, ஒற்றுமை மற்றும் திரு அவை உறவை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தனது செய்தியை நிறைவு செய்தார்.
1: ஈரானும் அமெரிக்காவும் உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பின் பாதையில் தொடர்ந்து பயணிக்குமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். ஜூன் 17 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற புதன் பொது மறைக்கல்வி உரையின் இறுதியில் இவ்வாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை, ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள ஒப்பந்தத்தை நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் என்றும், இது பொறுமையான உரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தையின் ஊக்கமளிக்கும் பலனாகும் என்று கூறினார். அமைதி பேச்சுவார்த்தைகளை எளிதாக்க உதவிய மூன்றாம் தரப்பு நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்த திருத்தந்தை, இந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை வலுப்படுத்துவதோடு மக்கள் இடையே உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் உக்ரைனில் அதிகரித்து வரும் உயிரிழப்புகள் குறித்து கவலை தெரிவித்த திருத்தந்தை, போரினால் அப்பாவி மக்கள், மீட்பு பணியாளர்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டதுடன், உக்ரைனில் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றும், நீடித்த மற்றும் நீதியான அமைதிக்காக இறைவேண்டல் செய்யுமாறும் அழைப்பு விடுத்தார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.